ஜெயந்து பிரகாஷ் கடல் பொருளாதாரத்திற்கு மோசம் வெற்றி மோசப்பார் மைத்தேந்து சௌதரி ராஜா சௌகி சந்தாமல் கர்நாடகர் ராஷ்டிரிய தீபாச்சி கலந்து